படத்துக்கு சந்தியாபாதம் செல் பூஜஸ் பகுல் சமாதம் முக்கு தூத்து பூக்கணு சாரங் திரைபால் தேஹால் விசாரம் கல்மாலா திருத்துலாட்டம் தோய் தோத்தி பஸ்து பாட்டம் ஜே ஜானுஸ் பிரம்ம கர்மம் சாஃபோ குட்டு நிஷ்டோ கர்மம் கௌனானுக்கு நேற்றோ தியாவை வேணு சத்குரு வாட்டு நபாவை போடி கப்படம் சுமாம்.